சர்வ திருஷ்டாங்க நாம சர்வ கிரிஸ்தாங்க நாம சர்வ ரங்கே திருப்பங்கி அனங்கே நாம ஜீவ் ஜீவ் நாம் பி பி ஜே ஆகே ஜே ஆபி ஜே சமஸ்தம் பரிசு ஜே